0: பார்த்துட்டோம். ஜோ அருக்கல போனே அச்சு ஃபெர்தோர் நிச்சயத்தேனா அவங்கோத்த பாஸ் சர்டிஃபிகேட் மில்கேனா மில்கேனா கிளேனா
1: आप सुन रहे हैं शिवा रेडियो सत्यम शिवम सुंदरम सत्यम शिवम सुंदरम।